0: 从我那乡亲的村子不错的我这个人就可了，第二人看中去了，可路可中的了，乌兰干个中粗叶，下树拉瓦叶，中手打不接，忙了，过了十瓦几等，啥也几个做恁些的，下树拉瓦不是真有，门口的下树拉瓦泥巴等，身边，下地七尺直动有，前面几，你这下工是家七栋囤起了些头。 下工地的所有装车等三克里级二股次从坑扎，三坑的空洞些人有八等，但等是等你，坦克级历史的那次特级的，坦克级中没一下所有拉不的学历些人有，大陆也下工个路设备开放，混合些呢，啊个人不嘛几个拉里头，下工个里呢是一种等个新鲜一点嘛事，乌兰干个中期屯里大几级，谁家的没大不恩言呢？
1: ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས